0: பாருங்க சொல்றேன்.
1: Make it evaluating possible refusal.
0: See, make it evaluating possible refusal. 10 times.